0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனைகள். பாடல் முத்தையா பாகவத இயற்றிய ஆண்டவன் தரிசனமே. ராகம் ஜோன்புரி. பாடியவர் ஸ்மிருதி ஸ்ரீதர். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், நவ் வி ஆர் லிசனிங் டு கேதீச்சநாத சுப்ரபாதம் presented by Sri Gayatri Venkatragavan. Thank you. Om Namah Shivaya.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திரு வழிவளம். வழியன் என்பது கறிக்குருவி, இரட்டை வால் குருவி என்று இயம்புவோரும் உண்டு. வழியன் பூஜித்த தலங்கள் வழிதாயம், வளர்கூடல், வழிவளம் என்று உரைப்பார் சான்றோர். சோழ நாட்டில் உள்ள திருவழிவளம் வழியன் பூஜித்த பழம்பதியாகும். கதிரவனும் காரண ரிஷியும் பூஜித்தனர் என்பது வரலாறு. பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான் சேரும் பெருங்கோயில்கள் வரிசையில் வைத்து எண்ணத்தக்கது இந்த ஆலயம். கட்டுமலை மேல் கரைகண்டன் சன்னதி, கழல் தழுவு பாங்கில் கண்கவர் அகழி, செம்மாந்திருக்கும் சினகரம் காணக்காண களிப்பேறு வகை பொங்கும். பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான் சேரும் பெருங்கோயில்கள் வரிசையில் வைத்து எண்ணத்தக்கது இந்த ஆலயம். கட்டுமலை மேல் கரைகண்டன் சன்னதி, கழல் தழுவு பாங்கில் கண்கவர் அகழி, செம்மாந்திருக்கும் சினகரம் காணக்காண களிப்பேறு வகை பொங்கும். இறைவன் மனத்துணைநாதர், இறைவி மாழையம் கண்ணி, திருத்தலமரம் புன்னை, தீர்த்தம் காரணர் கங்கை. இத்திருவூர் கல்வெட்டு செய்திகளில் ஒன்று திருமூலர் திருமடம் பற்றிய குறிப்பு. திருஞான சம்பந்த பிள்ளையார் திரு நாவுக்கரசு நாயனார் அருளிய தித்திக்கும் தேவார பதிகங்களை விதந்து ஓதி மகிழ்ந்த சுந்தரர் பெருமான், நல்லிசை வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கு அறையனும் பாடிய நத்தமிழ் மாலை சொல்லியவே சொல்லியே துகப்பானை என்று அருளிய திறம் நம்மை மெய்சிலிர்க்க வைத்தல் உணரலாம். பூங்கோயில் அமர்ந்த புண்ணியமூர்த்தியை கைத்தொழுது கசிந்துருகிய கழுமளவேந்தர், வன்னி கொன்றை மத்தம் சூடும் வழிவளம் மேவிய பெருமானைத் தொழ நினைந்தவராய் ஆரூரினின்றும் எழுந்தருளினர். நம்பனார் திருக்கோயில் நன்னி நயன நீர் பெருக பாடியருளிய திருப்பதிகம் ஒல்லை ஆரி என்ற தொடக்கத்தினதாம். மெய்த்தவத்தோர் விரும்பும் நிலைபேருடைய சோதி ஈசனுடன் மன்னி வாழ்வார்கள் என்பது பதிகப்பலன். ஒல்லை ஆரி உள்ளமொன்றி எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்கராகும்.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: தேஜினீஸ்வரம் எனப்படும் திருவீழிமிழலை க்ஷேத்திரம் மூர்த்தி ஆறு காடு மலை விமானம் தீர்த்தம் எனப்படும் ஆறு மங்களங்கள் சேர்ந்து ஷண்மங்கள க்ஷேத்திரம் ஆனது. உலகை காக்கும் பொறுப்பை பெற்ற மகாவிஷ்ணுவால் ஏற்படுத்த பெற்றது. யஜுர்வேதத்தின் நடுப்பகுதியான ஸ்ரீருத்ரத்தின் நடுநாயகமாக அமைந்துள்ள நமச்சிவாயா என்ற ஐந்து எழுத்துக்கள் அக்ஷரங்கள் கொண்ட பஞ்சாட்சரம். அந்த பஞ்சாட்சரத்தின் ஒவ்வொரு எழுத்துக்களான முறையே நகாரம் மகாரம் சிகாரம் வகாரம் யகாரம் என்ற ஐந்து எழுத்துக்களிலும் 200 நாமாக்கள் வீதம் மொத்தம் 1000 நாமாக்கள் கொண்டது இந்த பஞ்சாட்சர சகஸ்ரநாமம். இந்த பஞ்சாட்சர சகஸ்ரநாமம் மகாவிஷ்ணு எனப்படும் ஹரியால் ஏற்படுத்தப்பட்டதாகும். திருவீழிமிழலை க்ஷேத்திரத்தில் மட்டுமே உள்ள சிறப்பு பூஜை இது ஆகும். தெய்வத்தன்மை கொண்ட வீழிச்செடிகள் நிறைந்த வீழிக்காட்டிற்கு வந்த ஹரி விண்ணிழி விமானம் எனப்படும் விமானத்தை கைலாசத்தில் இருந்து கொண்டு வந்து இறைவனை ஸ்தாபித்தார். பூ கைலாசம் எனப்பட்ட இதில் இறைவன் வந்திறங்கிய கோலம் ஸ்வர்காவதரணர் கோலம் எனப்படும். பஞ்சாட்சர சகஸ்ரநாமத்தின் தியான ஸ்லோகம் இதை கூறும். ஹரி அழைத்ததும் காவிரி இரண்டாக பிளந்து அரி சொல் ஆறு என்ற பெயரில் வந்தது. அங்கு தடாகம் ஒன்றை ஏற்படுத்தி தாமரை மலர்களை தோன்றச் செய்தார் மகாவிஷ்ணு. சிவன் ஹரிக்கு பஞ்சாட்சரத்தை உபதேசித்து ஆகாசலிங்கம் எனப்படும் லிங்கத்துள் ஐக்கியமானார். ஹரி 1000 தாமரை மலர்களால் தினமும் இந்த பஞ்சாட்சர சகஸ்ரநாமத்தால் அர்ச்சித்து வந்தார். ஒரு நாள் ஒரு பூ குறையுமாறு சிவன் திருவுள்ளம் வைத்தார். அப்பொழுது தன் பக்தியை வெளிப்படுத்த ஹரி தனது வலது கண்ணை பிடுங்கி அர்ச்சித்து பூஜையை நிறைவு செய்தார். சிவன் ஹரிக்கு அழகிய கண்ணை அளித்து புண்டரீகாக்ஷன் என்ற பெயரிட்டு அன்புடன் அழைத்தார். மேலும் சலந்தராசுரனை அழித்த பின் தனது வலது பாதத்தில் விளங்கியுள்ள சக்ராயுதத்தை திருவாரூர் தியாகேச பெருமானாக அஜபாநடனம் என்ற திருநடனம் ஆடியபடி காட்சி தந்து வழங்கினார். ஹரி சிவனை குருவாக மதித்து சக்கரத்தை சமர்ப்பிக்க சிவன் அதை 4 முகமுள்ளதாக்கி அதன் பாதி சக்தியை தன்னுள் அடக்கி பாதி சக்தி உள்ளதாக ஹரியிடம் வழங்கினார். கூறதுவாக குறித்து நற்சக்கரம் கூறது செய்து கொடுத்தனன் மாலுக்கு கூறது செய்து கொடுத்தனன் சக்திக்கு கூறது செய்து தரித்தனன் கோலமே என்று திருமூலர் திருமந்திரம் இதனை கூறும். ஹரி அர்ப்பணித்த கண்மலர் இன்றும் மாப்பிள்ளை சுவாமியின் திருப்பாதத்தில் உள்ளது. வீழிமிழலையில் உள்ள சக்கரப்பிரதான மூர்த்தியும் கல்யாண சுந்தரரும் சிவனின் 64 மூர்த்தங்களில் இருவர். ஆண்டுதோறும் சித்திரை திருநாளில் முதல் 2 நாட்கள் இந்த வைபவமும் ஒன்பதாம் நாள் ஹஸ்த நட்சத்திரத்தில் மகாவிஷ்ணு நடத்திய ரதோத்சவமும் நடக்கிறது. காஞ்சி மகாஸ்வாமிகள் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இழந்ததை மீண்டும் பெறச் செய்யும், சக்ராயுதம் போல் வாழ்வில் வலிமையுடன் விளங்கச் செய்யும் இந்த பஞ்சாட்சர சகஸ்ரநாமத்தை பரப்பும் பணியில் எங்களை ஈடுபடுத்தியதை பக்தியுடன் ஏற்று இத்திருப்பணியில் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். ஓம் நம சிவாய.
2: Shivaya, you're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவ பஜன்ஸ் இன் ஹிந்தி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

ஸ்ரீ சிதம்பரநடேஸ்வர சஹஸ்ரநாமாவளி தியானம் தியாயேத் கோட்டிர் விப்ரபம் த்ரிநயனம் சீதாம்சு கங்காதரம் தக்ஷாங்க்ரி சிதவாமகுஞ்சித பதம்

ஓம் விகாரரஹிதாய நம. ஓம் விஷ்ணவே நம. ஓம் விராடீஷாய நம. ஓம் விராண்மயாய நம. ஓம் விராட்ஹ்ருதய பத்மஸ்த

ஓம் ஈஸ்வராணாம் அதீஸ்வராய நம. ஓம் சர்வார்த்தாய நம. ஓம் சர்வதா துஷ்டாய நம. ஓம் சர்வசாஸ்திரார்த்த சம்மதாய நம. ஓம் சர்வஜ்ஞாய நம.

ஓம் மனவே நம, ஓம் யசஸ்வினே நம, ஓம் யஜமானாத்மனே நம, ஓம் யஜ்ஞபுஜே நம, ஓம் யஜனப்பிரியாய நம, ஓம் மேதுஷ்டமாய நம, ஓம் மிருகதிராய நம, ஓம் மிருகண்டுதனய

ூர்த்தி ரூபபிருதே நம ஓம் தக்ஷாத்வரஹராய நம ஓம் தக்ஷாய நம ஓம் நகரஸ்தாய நம ஓம் திஜாநிதியே நம ஓம் சமதிஷ்டயே நம ஓம் சத்யகாமாய நம ஓம் சனகாதி

ஓம் பஞ்சபூத பிரபவே நம. ஓம் பஞ்சபூஜா சந்துஷ்ட மானசாய நம. ஓம் விக்னேஸ்வராய நம. ஓம் விக்னஹந்த்ரே நம. ஓம் சக்தி பாணஜே நம. ஓம் சரோத்பவாய நம. ஓம் கூடாய நம. ஓம் குஹ்யதமாய நம. ஓம் கோப்யாய நம. ஓம் கோரக்ஷகணசேவிதாய நம. ஓம் சுப்ரதாய நம. ஓம் சத்யசங்கல்பாய நம. ஓம் சுசம்வேத்யாய நம. ஓம் சுகாவகாய நம. ஓம் யோககம்யாய நம. ஓம் யோகநிஷ்டாய நம. ஓம் யோகானந்தாய நம. ஓம் யுதிஷ்டிராய நம. ஓம் தத்வாவோதாய நம. ஓம் தத்தேஷாய நம. ஓம் தத்வபாவாய நம. ஓம் தபோனுதயே நம. ஓம் அக்ஷராய நம. ஓம் திரக்ஷராய நம. ஓம் திரக்ஷாய நம. ஓம் பக்ஷபாதவர்ஜிதாய நம. ஓம் மானபத்ரார்ச்சிதாய.

ய நம ஓம் சர்வஹ்கோசம்ஸ்திதாய நம ஓம் தீர்கபங்க ஜடாஜூடாய நம ஓம் தீர்கபாகவே நம ஓம் திகம்பராய நம ஓம் சம்யத்பாமாய நம ஓம் சம்யமீந்திராய நம ஓம் சம்சே

ஜெகதே நமஹ. ஓம் ஹேமஸ்மஸ்திரவே நமஹ. ஓம் ஹிரண்மயாய நமஹ. ஓம் சகத்விபாதாய நமஹ. ஓம் சம்வேத்ரே நமஹ. ஓம் சதசத் கோடி வர்ஜிதாய நமஹ. ஓம் ஸ்வாத்மஸ்தாய நமஹ. ஓம் ஸ்வாயுதாய நமஹ. ஓம் ஸ்வாமினே நமஹ. ஓம் ஸ்வானன்யாய நமஹ. ஓம் ஸ்வாம்ஷிதாகிலாய நமஹ. ஓம் ராதஜே நமஹ. ஓம் தாதஜே நமஹ. ஓம் சதுஷ்பாதாய நமஹ. ஓம் ஸ்வாத்மபந்தகராய நமஹ. ஓம் சுபுவே நமஹ. ஓம் மசினே நமஹ. ஓம் வரேண்யாய நமஹ. ஓம் மிததாய நமஹ.

ஹஸ்தாய நமஹ, ஓம் அஹரஸ்வாய நமஹ, ஓம் அதீர்காய நமஹ, ஓம் அபிஷேஷகாய நமஹ, ஓம் சச்சந்தாய நமஹ, ஓம் சச்சசம்வித்தஜய நமஹ, ஓம் அன்வேஷ்டவ்யாய நமஹ, ஓம் அசுருதாய நமஹ, ஓம் அமிர்தாய நமஹ, ஓம் அபரோக்ஷாய நமஹ, ஓம் அமர

நமஹ ஓம் பசுபதயே நமஹ ஓம் திசீமதே நமஹ ஓம் அத்வநாம்பதயே நமஹ ஓம் அப்லிஷாய நமஹ ஓம் பகவதே நமஹ ஓம் பவ்யாய நமஹ ஓம் இவ்யாதினே நமஹ ஓம் நிகதஜ்வராய.

ஓமக்ஷயாய நமஹ, ஓம் சூதாய நமஹ, ஓம் சதப்பதயே நமஹ, ஓம் சூரஜே நமஹ, ஓம் அஹந்தியாய நமஹ, ஓம் மனபாய நமஹ, ஓம் அபராய நமஹ, ஓம் ரோஹிதாய நமஹ, ஓம் ஸ்தபதஜே நமஹ, ஓம் ருக்ஷபதஜே நமஹ, ஓம் மந்திரிணே நமஹ, ஓம் சுபாணிஜாய நமஹ, ஓம் கக்ஷாதிபாய நமஹ, ஓம் புவந்தீஷாய நமஹ, ஓம் பவாக்யாய நமஹ, ஓம் வாரவஸ்கிருதாய நமஹ, ஓம் ஓஷதீஷாய நமஹ, ஓம் சதாமீஷாய நமஹ, ஓம் உச்சயிர்கோஷாய நமஹ, ஓம் விபீஷணாய நமஹ, ஓம் பத்தீநாமதிபாய நமஹ, ஓம் கிருஷ்ணவீதாய நமஹ, ஓம் தாவதே நமஹ, ஓம் தஸ்மை நமஹ, ஓம் சத்வபாய நமஹ, ஓம் சகமானாய நமஹ, ஓம் சத்யதர்மணே நமஹ, ஓம் நிவ்யாதினே நமஹ, ஓம் நியமாய நமஹ, ஓம் யமாய நமஹ, ஓம் ஆவியாதிபதஜே நமஹ, ஓம் ஆதித்யாய நமஹ, ஓம் ககுபாய நமஹ, ஓம் காலகோவிதாய நமஹ, ஓம் நிஷங்கிணே நமஹ, ஓம் இஷுதிமதே நமஹ, ஓம் இந்திராய நமஹ, ஓம் சஸ்ராணாமதீஸ்வராய நமஹ, ஓம் நிஜேருகாய நமஹ, ஓம் பரிஜ

ல்லகாஜ நம ஓம் க்ஷமிணே நம ஓம் பில்மினே நம ஓம் மரூதினே நம ஓம் தந்துப்யாஜ நம ஓம் ஆஹனன்யாஜ நம ஓம் விமர்சகாஜ நம ஓம் திருஷ்ணவே நம ஓம் தூதாஜ நம ஓம் தீக்ஷ்ணதம்ஷ்டாஜ நம ஓம் சுதன்வனே நம ஓம் சுபகாஜ நம ஓம்

ய நம ஓம் கரோட்டுபிருதே நம ஓம் சூத்யாய நம ஓம் சரஸ்யாய நம ஓம் வைஷந்தாய நம ஓம் நாத்யாய நம ஓம் அவட்யாய நம ஓம் ப்ரவர்ஷஜாய நம ஓம் வித்யுத்யாய நம ஓம் விஷதாய நம ஓம் மேக்யாய நம ஓம் ரேஷ்மியாய நம ஓம்

ஸ்வஸ்திகாய நமஹ. ஓம் கிம்சிலாபிதாய நமஹ. ஓம் புலஸ்தஜய நமஹ. ஓம் க்ஷேணாய நமஹ. ஓம் க்ரிஹ்யாய நமஹ. ஓம் கோஷ்ட்யாய நமஹ. ஓம் கோபரிபாலகாய நமஹ. ஓம் சுஷ்க்யாய நமஹ. ஓம் ஹரித்யாய நமஹ. ஓம் லோப்யாக்யாய நமஹ. ஓம் சூர்மியாய நமஹ. ஓம் பர்ண்யாய நமஹ. ஓம் அனிமாரிபுவே நமஹ. ஓம் பர்ணசத்யாய நமஹ. ஓம் பிரத்யகாத்மனே நமஹ. ஓம் பிரசன்னாய நமஹ. ஓம் பரமோன்னதாய நமஹ. ஓம் சீக்ரியாய நமஹ. ஓம் சீப்யாய நமஹ. ஓம் ஆனந்தாய நமஹ. ஓம் க்ஷயத்வீராய நமஹ. ஓம் க்ஷராக்ஷராய நமஹ. ஓம் பாசிபாதக சம்ஹர்த்ரே நமஹ. ஓம் தீக்ஷ்ணேஷவே நமஹ. ஓம் திமிராபகாய நமஹ. ஓம் மராபயப்ரதாய நமஹ. ஓம் பிரம்மபுச்சாய நமஹ. ஓம் பிரம்மவிதாம்பராய நமஹ. ஓம் பிரம்மவித்யாகுரவே நமஹ. ஓம் குஹ்யாய நமஹ. ஓம் குஹ்யகே சமபீஷ்டுதாய நமஹ. ஓம் கிருதாந்தகிருதே நமஹ. ஓம் கிரியாதாராய நமஹ. ஓம் கிருதினே நமஹ. ஓம் கிருபண

ாய நம ஓம் சமகிரதிசே நம ஓம் சம்யமஸ்தாய நம ஓம் சம்ஹதிஸ்தாய நம ஓம் சம்பிரவிஷ்டாய நம ஓம் சமுத்சுகாய நம ஓம் சம்பிரஹ்டாய நம ஓம் சந்நிவிஷ்டாய நம ஓம் சமஸ்பஷ்டாய நம ஓம் சம்பிரமர்தனாய நம ஓம் சூத்திரபூதாய நம ஓம் ஸ்வப்ரகாசாய நம ஓம் சமசீலாய நம ஓம் சதாதிஜாய நம ஓம் சத்வசம்ஸ்தாய நம ஓம் சுஷுப்திஸ்தாய நம ஓம் சசல்பாய நம.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிஸ்னர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். டைட்டில் இஸ் பிருஹதாரண்யகம், பிரசன்டட் பை கைவல்யானந்த சுவாமிகள். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: அதுகொண்ட் சங்கராச்சாரியரை விமர்சிக்கிறவர்க்கும் அத்வைதத்தை விமர்சிக்கா பத்தின, அதுதான் அதுன்ற ஒரு மேன்மை. அதுகொண்டான இது திருச்சறியாத்தவரான சங்கராச்சாரியர் விமர்சிக்கப்படணும், அதுகொண்ட் அத்வைதம் சீகரிக்கல. அங்கேயே சிந்தாதிகளுண்டு, புஸ்தகம் வாய்க்குறவர்க்கு அதுக்கு அறியும். പക്ഷെ ശങ്കരാചാര്യ വിമർശിച്ചാലും അദ്വൈതത്തെ വിമർശിക്കാൻ പറ്റില്ല. അവിടെ അദ്വൈതത്തെ ശങ്കരാചാര്യ അവതരിപ്പിക്കുന്നത് വളരെ നിരപേക്ഷമായ ഒരു തത്വചിന്ത. അതിനെന്തിനോടെങ്കിലും ഒരു കടപ്പാടുണ്ടെങ്കിൽ അത് ശ്രുതിയോട് മാത്രമാണ്. അതിനെ നമുക്ക് പറയാം എന്താണ് പൂർവാചാര്യന്മാരുടെ അനുഭവം, സ്വന്തം അനുഭവം. ഞാൻ അദ്വൈതത്തെ സാക്ഷാത്കരിച്ചിരിക്കുന്നതുകൊണ്ട് നിങ്ങളും എന്നെപ്പോലെ സാക്ഷാത്കരിക്കണമെന്നല്ല പറയുന്നു പൂർവാചാര്യന്മാർ. ഇതി ശിശ്രുമ ശ്രുതിയുടെ വചനം അതാണ്.

ஸ்வாஹோஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம்ஹம

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Atharvana Veda, Saunaka Shaka, Kandam 1, Sukta 6. Thank you.

சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் டி கே ஜெயராமன் அவர்கள். ஓம் நமச்சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: திருவழிவளம். வலியன் என்பது கறிக்குருவி, இரட்டை வால் குருவி என்று இயம்புவோரும் உண்டு. வலியன் பூஜித்த தலங்கள் வலிதாயம், வளர்கூடல், வலிவளம் என்று உரைப்பார் சான்றோர். சோழ நாட்டில் உள்ள திருவழிவளம் வலியன் பூஜித்த பழம்பதியாகும். கதிரவனும் காரண ரிஷியும் பூஜித்தனர் என்பது வரலாறு. பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான் சேரும் பெருங்கோயில்கள் வரிசையில் வைத்து எண்ணத்தக்கது இந்த ஆலயம். கட்டுமலை மேல் கரைகண்டன் சன்னதி, கழல் தழுவு பாங்கில் கண்கவர் அகழி, செம்மாந்திருக்கும் சினகரம் காணக்காண களிப்பேறு வகை பொங்கும். பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான் சேரும் பெருங்கோயில்கள் வரிசையில் வைத்து எண்ணத்தக்கது இந்த ஆலயம். கட்டுமலை மேல் கரைகண்டன் சன்னதி, கழல் தழுவு பாங்கில் கண்கவர் அகழி, செம்மாந்திருக்கும் சினகரம் காணக்காண களிப்பேறு வகை பொங்கும். இறைவன் மனத்துணைநாதர், இறைவி மாழையும் கண்ணி, திருத்தலமரம் புன்னை, தீர்த்தம் காரணர் கங்கை. இத்திருவூர் கல்வெட்டு செய்திகளில் ஒன்று திருமூலர் திருமடம் பற்றிய குறிப்பு. திருஞான சம்பந்த பிள்ளையார் திரு நாவுக்கரசு நாயனார் அருளிய தித்திக்கும் தேவாரப் பதிகங்களை விதந்து ஓதி மகிழ்ந்த சுந்தரர் பெருமான், நல்லிசை வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கு அறையனும் பாடிய நத்தமிழ் மாலை சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பானை என்று அருளிய திறம் நம்மை மெய்சிலிர்க்க வைத்தல் உணரலாம். பூங்கோயில் அமர்ந்த புண்ணியமூர்த்தியை கைத்தொழுது கசிந்துருகிய கழுமலவேந்தர், வன்னி கொன்றை மத்தம் சூடும் வலிவளம் மேவிய பெருமானைத் தொழ நினைந்தவராய் ஆரூரினின்றும் எழுந்தருளினர். நம்பனார் திருக்கோயில் நன்னி நயன நீர் பெருக பாடியருளிய திருப்பதிகம் ஒல்லை ஆரி என்ற தொடக்கத்தினதாம். மெய்த்தவத்தோர் விரும்பும் நிலைபேருடைய சோதி ஈசனுடன் மன்னி வாழ்வார்கள் என்பது பதிகப்பலன். ஒல்லை ஆரி உள்ளமொன்றி எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்கராகும்.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: தேஜினீஸ்வரம் எனப்படும் திருவீழிமிழலை க்ஷேத்திரம் மூர்த்தி, ஆறு, காடு, மலை, விமானம், தீர்த்தம் எனப்படும் ஆறு மங்களங்கள் சேர்ந்து ஷண்மங்கள க்ஷேத்திரம் ஆனது. உலகை காக்கும் பொறுப்பை பெற்ற மகாவிஷ்ணுவால் ஏற்படுத்த பெற்றது. யஜுர்வேதத்தின் நடுப்பகுதியான ஸ்ரீருத்ரத்தின் நடுநாயகமாக அமைந்துள்ள நமச்சிவாயா என்ற ஐந்து எழுத்துக்கள் அக்ஷரங்கள் கொண்ட பஞ்சாட்சரம். அந்த பஞ்சாட்சரத்தின் ஒவ்வொரு எழுத்துக்களான முறையே நகாரம், மகாரம், சிகாரம், வகாரம், யகாரம் என்ற ஐந்து எழுத்துக்களிலும் 200 நாமாக்கள் வீதம், மொத்தம் 1000 நாமாக்கள் கொண்டது இந்த பஞ்சாட்சர சகஸ்ரநாமம். இந்த பஞ்சாட்சர சகஸ்ரநாமம் மகாவிஷ்ணு எனப்படும் ஹரியால் ஏற்படுத்தப்பட்டதாகும். திருவீழிமிழலை க்ஷேத்திரத்தில் மட்டுமே உள்ள சிறப்பு பூஜை இது ஆகும். தெய்வத்தன்மை கொண்ட வீழிச்செடிகள் நிறைந்த வீழிக்காட்டிற்கு வந்த ஹரி விண்ணிழி விமானம் எனப்படும் விமானத்தை கைலாசத்தில் இருந்து கொண்டு வந்து இறைவனை ஸ்தாபித்தார். பூ கைலாசம் எனப்பட்ட இதில் இறைவன் வந்திறங்கிய கோலம் ஸ்வர்காவதரணர் கோலம் எனப்படும். பஞ்சாட்சர சகஸ்ரநாமத்தின் தியான ஸ்லோகம் இதை கூறும். ஹரி அழைத்ததும் காவிரி இரண்டாக பிளந்து அரி சொல் ஆறு என்ற பெயரில் வந்தது. அங்கு தடாகம் ஒன்றை ஏற்படுத்தி தாமரை மலர்களை தோன்றச் செய்தார் மகாவிஷ்ணு. சிவன் ஹரிக்கு பஞ்சாட்சரத்தை உபதேசித்து ஆகாசலிங்கம் எனப்படும் லிங்கத்துள் ஐக்கியமானார். ஹரி 1000 தாமரை மலர்களால் தினமும் இந்த பஞ்சாட்சர சகஸ்ரநாமத்தால் அர்ச்சித்து வந்தார். ஒரு நாள் ஒரு பூ குறையுமாறு சிவன் திருவுள்ளம் வைத்தார். அப்பொழுது தன் பக்தியை வெளிப்படுத்த ஹரி தனது வலது கண்ணை பிடுங்கி அர்ச்சித்து பூஜையை நிறைவு செய்தார். சிவன் ஹரிக்கு அழகிய கண்ணை அளித்து புண்டரீகாக்ஷன் என்ற பெயரிட்டு அன்புடன் அழைத்தார். மேலும் சலந்தராசுரனை அழித்த பின் தனது வலது பாதத்தில் விளங்கியுள்ள சக்ராயுதத்தை திருவாரூர் தியாகேச பெருமானாக அஜபாநடனம் என்ற திருநடனம் ஆடியபடி காட்சி தந்து வழங்கினார். ஹரி சிவனை குருவாக மதித்து சக்கரத்தை சமர்ப்பிக்க சிவன் அதை 4 முகமுள்ளதாக்கி அதன் பாதி சக்தியை தன்னுள் அடக்கி பாதி சக்தி உள்ளதாக ஹரியிடம் வழங்கினார். கூறதுவாக குறித்து நற்சக்கரம், கூறது செய்து கொடுத்தனன் மாலுக்கு, கூறது செய்து கொடுத்தனன் சக்திக்கு, கூறது செய்து தரித்தனன் கோலமே என்று திருமூலர் திருமந்திரம் இதனை கூறும். ஹரி அர்ப்பணித்த கண்மலர் இன்றும் மாப்பிள்ளை சுவாமியின் திருப்பாதத்தில் உள்ளது. வீழிமிழலையில் உள்ள சக்கரப்பிரதான மூர்த்தியும் கல்யாண சுந்தரரும் சிவனின் 64 மூர்த்தங்களில் இருவர். ஆண்டுதோறும் சித்திரை திருநாளில் முதல் 2 நாட்கள் இந்த வைபவமும், ஒன்பதாம் நாள் ஹஸ்த நட்சத்திரத்தில் மகாவிஷ்ணு நடத்திய ரதோத்சவமும் நடக்கிறது. காஞ்சி மகாஸ்வாமிகள் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இழந்ததை மீண்டும் பெறச் செய்யும், சக்ராயுதம் போல் வாழ்வில் வலிமையுடன் விளங்கச் செய்யும் இந்த பஞ்சாட்சர சகஸ்ரநாமத்தை பரப்பும் பணியில் எங்களை ஈடுபடுத்தியதை பக்தியுடன் ஏற்று இத்திருப்பணியில் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். ஓம் நம சிவாய.
2: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நமஸ் சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவ பஜன்ஸ் இன் ஹிந்தி. தேங்க்யூ. ஓம் நமஸ் சிவாய.

ஸ்ரீச்சிதம்பரநடேஸ்வர சஹஸ்ரநாமாவளி தியானம் தியாயேத் கோட்டி விப்ரபம் த்ரிநயனம் சீதாம்சு கங்காதரம் தக்ஷாங்க்ரி ஸ்திதவாமகுஞ்சித பதம்

ஓம் விகாரரஹிதாய நம, ஓம் விஷ்ணவே நம, ஓம் விராடீஷாய நம, ஓம் விராண்மயாய நம, ஓம் விராட்ஹ்ருதய பத்மஸ்த

ஓம் ஈஸ்வராணாம் அதீஸ்வராய நம. ஓம் சர்வார்த்தாய நம. ஓம் சர்வதா துஷ்டாய நம. ஓம் சர்வசாஸ்திரார்த்த சம்மதாய நம. ஓம் சர்வஜ்ஞாய நம.

நம ஓம் பஞ்சபூத பிரபவே நம ஓம் பஞ்சபூஜா சந்துஷ்ட மானசாய நம ஓம் விக்னேஸ்வராய நம ஓம் விக்னஹந்த்ரே நம ஓம் சக்தி பாணஜே நம ஓம் சரோத்பவாய நம ஓம் கூடாய நம ஓம் குஹ்யதமாய நம ஓம் கோப்யாய நம ஓம் கோரக்ஷகணசேவிதாய நம ஓம் சுப்ரதாய நம ஓம் சத்யசங்கல்பாய நம ஓம் சுசம்வேத்யாய நம ஓம் சுகாவகாய நம ஓம் யோககம்யாய நம ஓம் யோகநிஷ்டாய நம ஓம் யோகானந்தாய நம ஓம் யுதிஷ்டிராய நம.

ஓம் ஸ்ருதிஸ்மிருதி விதாயகாய நம, ஓம் அப்ரமேயாய நம, ஓம் அப்ரதிரதாய நம, ஓம் பிரத்யும்னாய நம, ஓம் பிரமதேஸ்வராய நம, ஓம் அனு

ய நம ஓம் சர்வஹ்ருத்கோஷ சம்ஸ்திதாய நம ஓம் தீர்க்பங்க ஜடாஜூடாய நம ஓம் தீர்க்பாஹவே நம ஓம் திகம்பராய நம ஓம் சம்யத்பாமாய நம ஓம் சம்யமீந்திராய நம ஓம் சம்சயச்சுதே நம ஓம் சஹஸ்ரதிர்ஷே நம ஓம் ஹேதுதிஷ்டாந்த நிர்முக்தாய நம ஓம் ஹேதவே நம ஓம் ஹேரம்ப ஜன்மபுவே நம ஓம் ஹேலா விநிர்மித ஜகதே நம ஓம் ஹேமஸ்மஸ்ரவே நம ஓம் ஹிரண்மயாய நம ஓம் சகத்விபாதாய நம ஓம் சம்வேத்ரே நம ஓம் சததத்கோடிவர்ஜிதாய நம ஓம் ஸ்வாத்மஸ்தாய நம ஓம் ஸ்வாயுதாய நம ஓம் ஸ்வாமினே நம ஓம் ஸ்வானன்யாய நம ஓம் ஸ்வாம்ஷிதாகிலாய நம ஓம் ராதஜே நம.

நமஹ. ஓம் விததாய நமஹ. ஓம் வஜ்ரபிருதே நமஹ. ஓம் அருணாத்மகாய நமஹ. ஓம் சைதன்யாய நமஹ. ஓம் சிச்சிதே நமஹ. ஓம் அத்வைதாய நமஹ. ஓம் சின்மாத்ராய நமஹ. ஓம் சித்சபாதிபாய நமஹ. ஓம் பூம்னே நமஹ. ஓம் பூத

நமஹ ஓம் அகரஸ்வாய நமஹ ஓம் அதீர்காய நமஹ ஓம் அபிஷேஷகாய நமஹ ஓம் சச்சந்தாய நமஹ ஓம் சச்சசம்வித்தஜய நமஹ ஓம் அன்வேஷ்டவ்யாய நமஹ ஓம் அசுருதாய நமஹ ஓம் அமிர்தாய நமஹ ஓம் அபரோக்ஷாய நமஹ ஓம் அமர

நமஹ ஓம் ரோஹிதாய நமஹ ஓம் ஸ்தபதஜய நமஹ ஓம் ரிக்ஷபதஜய நமஹ ஓம் மந்திரிணே நமஹ ஓம் சுபாணிஜாய நமஹ ஓம் கக்ஷாதிபாய நமஹ ஓம் புவந்தேஷாய நமஹ ஓம் பவாக்யாய நமஹ ஓம் வாரவஸ்கிருதாய நமஹ ஓம் ஓஷதீஷாய நமஹ ஓம் சதாமீஷாய நமஹ ஓம் உச்சயிர்கோஷாய நமஹ ஓம் விபீஷணாய நமஹ ஓம் பத்தீநாமதிபாய நமஹ ஓம் கிருஷ்ணவீதாய நமஹ ஓம் தாவதே நமஹ ஓம் தஸ்மை நமஹ ஓம் சத்வபாய நமஹ ஓம் சஹமானாய நமஹ ஓம் சத்யதர்மணே நமஹ.

பல்லகாய நமஹ, ஓம் க்ஷமணே நமஹ, ஓம் பில்மினே நமஹ, ஓம் மரூதினே நமஹ, ஓம் தந்துப்யாய நமஹ, ஓம் ஆஹனன்யாய நமஹ, ஓம் ரமர்ஷகாய நமஹ, ஓம் திருஷ்ணவே நமஹ, ஓம் தூதாய நமஹ, ஓம் தீக்ஷ்ணதம்ஷ்டாய நமஹ, ஓம் சுதன்வனே நமஹ, ஓம் சுபகாய நமஹ, ஓம்

ஓம் அவசாய நமஹ, ஓம் ஸ்வவசாய நமஹ, ஓம் அஸ்தானவே நமஹ, ஓம் அந்தர்யாமினே நமஹ, ஓம் சிதக்ரதவே நமஹ, ஓம் கூடஸ்தாய நமஹ, ஓம் கூர்மபீடஸ்தாய நமஹ, ஓம் கூஷ்மாண்ட கிரகமோசகாய நமஹ, ஓம் குலங்கிருஷகிருபா சிந்தவே நமஹ, ஓம் குசலினே நமஹ,

சமக்ரதர்ஷே நமஹ, ஓம் சம்யமஸ்தாய நமஹ, ஓம் சம்ஹ்ருதிஸ்தாய நமஹ, ஓம் சம்ப்ரவிஷ்டாய நமஹ, ஓம் சமுத்சுகாய நமஹ, ஓம் சம்ப்ரஹ்ஷ்டாய நமஹ, ஓம் சந்நிவிஷ்டாய நமஹ, ஓம் சமஸ்பஷ்டாய நமஹ, ஓம் சம்ப்ரமர்த்தனாய நமஹ, ஓம் சூத்ரபூதாய நமஹ, ஓம் ஸ்வப்ரகாஷாய நமஹ, ஓம் சமசீலாய நமஹ, ஓம் சதாதிஜாய நமஹ, ஓம் சத்வசம்ஸ்தாய நமஹ, ஓம் சுஷுப்திஸ்தாய நமஹ, ஓம் ஸ்ரல்பாய நமஹ.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், யூ ஆர் அபவுட் டு லிசன் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். த டைட்டில் இஸ் லார்ட் சிவா, தி எசன்ஸ் ஆஃப் பகவத்கீதா, பார்ட் 8, பிரசன்டட் பை ஸ்ரீ கார்த்திக் ராமச்சந்திரன். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: சங்கராய நமஸ்துப்யம், மங்களாய நமோ நம, தனானாம் பதயே துப்யம், அண்ணானாம் பதயே நம, ஆத்மாதிபதயே துப்யம் நமோ மீடுஷ்டவாய ச. எவ்ரி லைன் இட் செல்ஃப் டாக்ஸ், யூனோ, லிங்க்ஸ் இட் வித் த வேதாஸ். சங்கராய, சங்கராய ச மயஸ்கராய ச, சங்கரா மீன்ஸ் த டூயர் ஆஃப் குட். மங்களாய, த அகெயின் லைக் ஹீ இஸ் மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ். நமசிவாய ச, நமசிவாய மீன்ஸ் த ஆல் ஆஸ்பீஷியஸ் டெய்டி. சிவதராய ச, நமசிவாய ச சிவதராய ச. So there is no one, Shivataraya means there is no one more auspicious than you. You are the most auspicious personality. Mangalambika Sameta Adi Kumbeshwaraya Namaha, Sarva Mangalambika Sameta Pallikondeshwaraya Namaha. Mata is also called as Mangalambika, the doer of good, the most auspicious. And Dhananam Pataye, Dhananam Pataye, he is the lord of riches. You know, if you want something that is material, he can give you. He can give you anything. He can give you the, even the post of Brahma, Vishnu and Indra. Aishwarya, splendor, everything. Tubhyam, Annanam Pataye Namaha. Annanam Pataye Namo. The Lord of Food. That's, with this only Purusha Suktam says, Utamritatvasyeshanaha yet annena tirogati. Utamritatvasyeshanaha. He is the lord of food. Mahadeva is described as the lord of food. And then the lord of Atman. You are the Atmadipataya. You are Paramatma and the most bountiful god. Panchabhutadipataye kaladipataye namaha. Nama Atmadipataye dishamchapataye namaha. You are the lord of all the quarters. North, east, south and west. Dishamchapataye namaha.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Atharvana Veda, Saunaka Shaka, Kandam 1, Sukta
2: 6.
1: Thank you.